0: ஹலோ, எஸ் சார். ஆ, வர சார்.
1: நமஸ்காரம் சார்.
2: வளரும்போ பிளரையும் பிளரும்போல் வளரையும் செய்யணும் பாத்தியாகும். நம்ம குரூப்புகள் இப்ப வந்து நம்ம பாத்தியில் அணுகணும் என்பது பிரதானப்பட்டதான்.

சத்காரி கோமல் குளிர் மாறில் சொர்ணவும் உள்ளத்தில் கர்வம் தூடுந்த சொத்துகாரி அவளெண்டே மூளிப்பாட்டேற்று பாடி அது கேட்டு ஞானும் மறந்து பாடி அவளெண்டே மூளிப்பாட்டேற்று பாடி அது கேட்டு ஞானும்

பிடிச்சுக்கொள்ளான் வந்தால் நின்னே கசாப்பு செய்யும் மூச்சேட்டே. இது கண்டம் வெச்சொரு கோட்டானு, பண்டே கிட்டிய கோட்டானு, மம்மது காக்கட கோட்டானு.

ரப்பின் கல்பனை கேட்டு நடக்குன கல்வினை மூடிய கோட்டான் இது கண்டம் வச்சொரு கோட்டானு பண்டே கிட்டிய கோட்டானு மம்மது காக்கடை கோட்டான்.